0: முப்பது வருஷம்.
1: எத்தனை வருஷமா?
0: முப்பது வருஷமா.
2: வந்துட்டா வந்துட்டா மதுரை மல்லிகா, இவ வச்சிருக்கா வச்சிருக்கா பெரிய பேரிக்கா, மச்சம் பெருத்தவளே மதுரை மல்லிகா, நீ கண்டாலே எச்சி ஊரும் காட்டு நெல்லிக்கா.

0: ശ്രോതാക്കൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് കാതോട് കാതോരം, ശ്രോതാക്കളുടെ ഇഷ്ടഗാനങ്ങൾ.
1: என் பேர் அபிஷா, நான் குளித்தறையிலேருந்து வரேன். எனக்கு மரத்தக நாணயம் படத்துல இருந்து நீ கவிதைகளா பாட்டு வேணும்.

0: ശ്രോതാക്കൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് കാതോട് കാതോരം, ശ്രോതാക്കളുടെ ഇഷ്ടഗാനങ്ങൾ.
1: என் பேர் சுபாஷினி, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். எனக்கு கருணாசர் ரேடியோவில் இருந்து மனிதன் படத்துலேருந்து அவள் சாங் கேட்கணும்.